விளக்கிலே சாந்து கொண்டே அணியிக்குவான் நின்னே அலங்கரிக்கான் அருகில் ஞான் வந்து நின்னு என்னால்